0: ஜெயிச்சிடலாம் மறக்க பரவாயில்ல.
1: Trust the music. Trust the chaos. Trust Sin. Support us at sin.org.au/donate.